0: சம்பத் சம்வர்தனல் திரைய மடுக்குமுரே ரலு மாவத்தே நில் குருல்லா சொனாலிகா அஸ்வபல பனஹக இன்ஜின் தாரிதாவ அவம இந்த நிதானே பஹசுவின் ஹெசிரவீமே ஹெக்கியாவ நடத்துவ சக அமுத்திர கொட்டஸ் கனீபே பஹசுவ டூ வீல் ஃபோர் வீல் சொனாலிகா டிராக்டரே தென் திவேன புராயத்தி டிவிஎஸ் அலிவி நியோஜித்தன் வித்தின் ரக்ஷணிய லியாபதிஞ்சிய ரொட்டவேட்டரே அவுருது ஹத்திரக வககீம சேவாவ சமக வட்டினா துரதுக்கே அல்மாரி குத் நொமிலே டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வித்தின் சொனாலிகா டிராக்டரே மகப்பொலுவட்டு මහබලයක්
1: ලොතරැයි ඉතිහාසයේ දින ගනිමින් සිටි ඒ සුපිරි ධන උදානය මෙසේ එළඹෙන වගයි කෝටි ගණන් දිනුම් ගෙනෙන සැමට ජය නියත සුපිරි ධන සම්පත අදම ඔබේ ටිකට් පත මිලදී ගන්න ජීවිත යම එළිය කරන සංවර්ධන ලොතරැයිය
2: යමුද
3: ඔහේ යන්නද ජය සම්පතෙන් බරටම ලැබෙනවෝ
2: නැද්ද
3: නැතුව කලබලේනේ
1: හඳුන්වාදෙන ජය සම්පත සුපිරි ධන සම්පතේ ජයග්‍රාහී ඉංග්‍රීසි අකුර සමග අවසාන අංක 4 ගැලපුණොත් ලක්ෂ 2 හමාරක් සමග දිනුම් රැසක්